0: அழகி கதிராய அணையும்போ
1: சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையான விஷாலம்.